சபரி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:01. செழிப்பான செவ்வாய் இன்று நமது சபரியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். நிகழ்ச்சிக்குள் செல்வோமா? முதல் பாடலாக நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நினைக்காத நேரமில்லை வடிவேலனை. விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து ஜெயம் சுப்பிரமணியம் அவர்கள் விருப்பத்தில், மற்றும் பவானி, ஷாலினி, ஸ்ரீராம் இவர்கள் விருப்பத்திலும் பாடல் இதோ வருகிறது.

சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக விரும்பி கேட்ட சொந்தம் அழகான ஒரு பக்தி பாடல் ஒலித்து சென்றது. சிறப்பு, ரொம்ப அழகாக இருந்தது பாடல், அருமை. விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து ஜெயம் சுப்பிரமணியம், பவானி, ஷாலினி, ஸ்ரீராம் இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

இயக்குனர் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். ஜெயம் சுப்பிரமணியம் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சி வாழ்த்தியிருக்கிறார். சிறப்பு வாருங்கள், வணக்கம். மலர் தூவி வாழ்த்து தெரிவித்து கைகூப்பி வணங்கி நிற்கிறார். நிகழ்ச்சி சிறக்கட்டும் என்று இயக்குனர் அவர்கள் முருகனை கண்முன் கொண்டு வந்து வேலையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். ஓம் சரவணபவா முருகன். சிறப்பு அருமை. திருக்குவளை கார்த்திகேயன் சார் அவர்கள் தயவு செய்து தமிழில் போடுங்க சார், ப்ளீஸ். குட் மார்னிங் மேடம், ஃபர்ஸ்ட் சாங் முருகன் சாங் சூப்பர். தேங்க்யூ டு யுவர் ரெக்வஸ்டட் ஃப்ரெண்ட் என்று கார்த்திகேயன் சார் குறிப்பிட்டிருக்கிறார். பக்தி பாடல் அழகு. ஜெயம் சுப்பிரமணியம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், சூப்பர் சூப்பர் என்றும். எங்கள் விருப்ப பாடலை வழங்கிய விஜயக்கா அவர்களுக்கு நன்றி நன்றி என்று கூறியிருக்கிறார். நன்றி அடடா ஆஹா என்றும். இயக்குனர் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு எதுக்கு சொல்கிறாருன்னு தெரியல. அப்படி சொல்கிறவங்கள பூனை வடிவத்தில் உற்று பார்த்து கொண்டு இருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் மற்றும் அனிட்டன்ஜோ தங்கை விதுராக்குட்டி சோலைசேரி இவர்கள் எல்லாம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் கூறியிருக்கிறார். வாருங்கள், வணக்கம். செல்லக்குட்டிங்களா அண்ணே, உங்களையும் தான் செல்வம் அண்ணே. ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபா குமார் அவர்கள் ஜெயம் அக்கா முருகன் பாடல் மிகவும் அருமை சூப்பர் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். செல்வம் செல்வி அவர்கள் ஒரு அம்மனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். சிறப்பு மதுரை மாவட்டம் மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். ஆரம்பமே ஒரு அழகான பக்தி பாடல். அருமை அழகு சகோதரிக்கு நன்றி வாழ்த்துக்கள் என்றும். பாருங்கள் அண்ணா, வணக்கம். ராமாபுரம் அனுஷியா மேம் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் பயணங்கள் முடிவதில்லை பாடல். ஆத்தா அதோரமா வரியா என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் கரூர் மாவட்டம் ரகுபதி தங்கப்பொண்ணு மனோஜ்குமார் காவியா இவர்கள் விருப்பத்தில் பாடல்

பயணங்கள் முடிவதில்லை. திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான உற்சாகப்படுத்திவிட்டு சென்று விட்டார். அவரைத்தான் காணவில்லை. விரும்பி கேட்ட சொந்தம் கரூர் மாவட்டம். ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியா இவர்கள் விருப்பத்தில் பாடல். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சகோதரிக்கு அன்பான காலை வணக்கம். நிகழ்ச்சியில் எனக்கும் ஒரு பாடல். காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையத்திலிருந்து தனலட்சுமி பரசுராமன், மோகன சுந்தரி, சாந்தி இவர்கள் விருப்பத்தில் இன்று அமாவாசை, அம்பாளுக்கு உகந்த நாள். பட்டிக்காடா பட்டணமா படத்திலிருந்து டிஎம்எஸ் குரலில் அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி என்ற இந்த அருமையான பாடலை கேட்போமா?

0: தாயே மகமாய்.
1: பட்டிக்காடா பட்டணம்மா என்ற திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான அம்மன் பாடல் உரித்து சென்றது. டிஎம்எஸ் அவர்கள் குரலில் பாடல் மிக சிறப்பு. நன்றிகள் ஐயா. தனலட்சுமி பரசுராமன் ஐயாவுக்கு நன்றி. விரும்பி கேட்ட சொந்தம் காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார் பாளையத்திலிருந்து தனலட்சுமி பரசுராமன், மோகன சுந்தரி, சாந்தி இவர்கள் விருப்பத்தில் பாடல். சென்ற பாடலுக்கு சிபிஆர் அவர்கள் மிக்க நன்றி என்று கைகூப்பி வணங்கி. ஃபேவரட் பாட்டி பாட்டி தான் அந்த பாட்டை கேட்டாங்களா சொல்லுங்க. அவங்களாம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்த பாடலுக்கு அடடா ஆஹா என்று அருமையான பாடல் என்றும் தனலட்சுமி பரசுராமன் அவர்கள், இன்று அமாவாசை, இப்போது தான் கோயிலுக்கு போய்விட்டு உள்ளே நுழைகிறேன், பாடல் ஒலிக்குது பாருங்க எப்படி ஒரு சர்ப்ரைஸ்ன்னு. நீங்கள் கரெக்டாக உள்ளே வரவும் பாட்டு எப்படி ஒலிக்க விட்டோம்ட்டு தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் கைத்தட்டி பாராட்டி அருமை என்கிறார். அம்மனையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார், சிறப்பு, வணங்குகிறோம். அடடா ஆஹா என்று பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய விருப்ப பாடலை ஒலிபரப்பிய அன்பான சகோதரி அறிவிப்பாளருக்கு நன்றிகள் பல கோடி என்று கூறியிருக்கிறார், சிறப்பு, நன்றி. தனலட்சுமி பரசுராமன் அவர்கள், இன்று என்னுடைய தம்பி லிங்கவேல் 52 வயசு பிறந்த நாள். நமது சபரி வானொலி என்னுடைய தம்பி வாழ்த்த வேண்டும். நிச்சயமாக வாழ்த்துவோம். அறிவிப்பாளர்கள் சார்பாகவும் சொந்தங்கள் சபரி சொந்தங்கள் சார்பாகவும் இயக்குனர் சார்பாகவும் என்றென்றும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்த்துகிறோம். லிங்கவேல் அவங்களோட ஒய்ஃபு பேரை போடல சார் நீங்கள். இருவரும் நலமாக வாழ மனதார வாழ்த்துகிறோம், சிறப்பு, நன்றி. மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள், கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகள் அருமை, அழகு, அழகான இசை, MSV அழகான பாடலை அழகான குரலில் TMS சவுந்தரராஜன், சிறப்பு, சிறப்பு, நன்றி. ஆர்னியிலிருந்து பிரகாஷ், திருவண்ணாமலை மாவட்டம் ஆர்னியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார், வாருங்கள், வணக்கம். அந்த இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அந்த தம்பதிகள் லிங்கவேல் சாந்தி சிறப்பாக வாழ சபரி சார்பில் வாழ்த்துகிறோம். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் பக்தி பாடல் உப்பு காத்து. விருப்பம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன், விஜய், விதுராக்குட்டி, கோயில்பட்டியிலிருந்து அனிட்டன் ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக ஒரு பக்தி பாடல் இதோ வருகிறது. முருகனோட பக்தி பாடல் இன்று நமது சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி பக்தி பாமாலையாக மாறிவிட்டது. ஏனென்றால் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, சிறப்பு, சிறப்பு, பாடல் இதோ வருகிறது.

அழகான அருமையான பக்தி பாடல், செம்மையாக இருந்ததில் பாடல். ஒலித்து சென்றது விரும்பி கேட்ட சொந்தம். தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன், விஜி, விதுராக்குட்டி. கோயில்பட்டியிலிருந்து அனிட்டன், ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள். இவர்களுக்காக பாடல். பாடல் மிக அருமை என்றும், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் முருகனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் சிறப்பு. தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து முருகர் பாடல் சிறப்பு. வாழ்த்துக்கள் விஜயக்கா என்று ஜெயம் சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சிறப்பு, நன்றி. அடடா ஆஹா என்று மலர்தூவி வாழ்த்து தெரிவித்தும், சேலம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்றும், முருகன் பாடல் மிகவும் அருமை, மனதை உருக வைக்கும் பாடல், சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் சிறப்பு. ராமபுரம் அனுஷ்யா மேம் அவர்கள் ஓம் சரவண பவ என்று முருகனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். சிறப்பு. அறிவழகன் மங்கை அவர்கள் பாடல் ஒன்று குறிப்பிட்டிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் முருகா போற்றி நான் விரும்பிய பாடல் கேட்டேன் அனிட்டன் ஜோ. சிறப்பு சிறப்பு தங்ககட்டி, தேங்க்யூ. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினம் ஒரு திருக்குறள் பகுதியில் சபரியின் அற்புத சொற்கள். அதிகாரம் திருக்குறள் மக்கட்பேறு குறள் 69. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். விளக்கம். தன் மகனை நற்பண்பு நிறைந்தவன் என் பிறர் சொல்ல கேள்வியுற்ற தாய் தான் அவனை பெற்ற காலத்தில் உற்ற மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழ்வாள். தன் மகனை நற்பண்பு நிறைந்தவன் என பிறர் சொல்ல கேள்வியுற்ற தாய்தான் அவன் பெற்ற காலத்திலும் உற்ற மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழ்வாள். சிறப்பு சிறப்பு செம அழகான திருக்குறள், அருமை அருமை. நமக்கு வழங்கிய தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் தொட்டில் சபதம் பாடல் பூஞ்சிட்டு குருவிகளா என்ற இந்த பாடல் விருப்பி கேட்ட சொந்தம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இது வருகிறது.

அழகான அருமையான பாடல், சிறப்பான பாடல். தொட்டில் சபதம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆர்னியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில். மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள் எனக்கு பிடித்த திருக்குறள், சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று கூறியிருக்கிறார். சிறப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் திருக்குறளை வாசித்து அதற்கான விளக்கத்தை மிகவும் தெளிவாக வாசித்த சகோதரி விஜி அவர்களுக்கு மிக்க நன்றி. செல்வம் அவர்கள், நன்றி அண்ணே. திருவண்ணாமலை மாவட்டம் ஆர்னியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் எனது விருப்ப பாடல் வழங்கிய சபரி இணையதள வானொலி மற்றும் அறிவிப்பாளர் ஆர்ஜே விஜயரசகுமாரன் மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி என்று நன்றி கூறியிருக்கிறார். பாடலுக்கு சிறப்பு. நன்றி பிரகாஷ். அறிவழகன் மங்கை அவர்கள், மக்கட்பேறு அதிகாரத்தில் எல்லா திருக்குறளும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு எல்லா குறளும் தெரியுமோ அப்போ? சிறப்பு அறிவு, நன்றி. வேற லெவல் பாடல் என்றும். என்னதோ சின்ன சின்ன பொம்மையாக போட்டிருக்கு, அது என்னன்னு தெரியலையே. அறிவு அறிவு கொஞ்சம் தெரிகிற மாதிரி போடுங்க. பொம்மையை வரிசையாக போட்டிருக்கார். பூஞ்சிட்டு குருவிங்க, அவ்வளவும் குருவிங்க தான். சிறப்பு. அறிவழகன் மங்கை அவர்கள் நிறைய குருவிய கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். சிறப்பு. சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் படம் முழுநிலவு. பாடல் நாலு பக்கம் சுவர் இருக்கு. இசையுடன் இணைந்து மதுரை மாட்டுத்தவணி அழகர், நன்றி வாழ்த்துக்கள் என்றும் பாடல் இதோ வலம் வருகிறது.

முழு நிலவு திரைப்படத்திலிருந்து மனுஷவாஸ்தவன் குரலில் அழகான பாடல், செம்மையாக இருந்தது பாடல். ஒலித்து சென்றது விரும்பி கேட்ட சொந்தம் மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள் விருப்பத்தில் பாடல். அந்த படத்தோட போஸ்டரை கொண்டு வந்திருக்கிறார் கண் முன்னால். அழகான பாடலை அழகாக வழங்கிய சகோதரிக்கு நன்றி வாழ்த்துக்கள் என்றும், கிரேட் பாடல், மிகவும் அருமை என்று அழகர் அவர்கள் அழகாக ட்ரம்ஸ் தாளம் போட்டு அட்டகாசம் என்று பாடலை ரசித்து கொண்டிருக்கிறார். சங்கர் கணேஷ் இசையில் பாடல் செம. அறிவழகன் மங்கை அவர்கள் அதிகம் கேட்காத பாடல், மிகவும் அருமை என்று பாடலை கூறியிருக்கிறார். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் திமிரு பிடிச்சவன், பாடல் நக நக நகன. விருப்பம் தீபாகுமார், ரெட்டியார்பட்டி தீபாகுமார், தேன்மொழி முருகன், அசோக்குமார், அம்மா ஆலங்குளம், அம்மா செல்வி அண்ணி, இஷாந்த், மௌனிஸ், மகதீஸ், மகி, பிரதீகா, அலெக்ஷா, நரேன், இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

திமறு பிடிச்சவன் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல். தீபா, ரொம்ப நன்றி, அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபா குமார், தேன்மொழி முருகன், அசோக் குமார், ஆலங்குளம் அம்மா செல்வி அண்ணி, இஷாந்த், மௌனிஸ், மகதீஷ், மகி, பிரத்திகா, அலெக்ஷா, நரேன், இவர்கள் விருப்பத்தில் பாடல். முருகனை கண்முன் கொண்டு வந்து கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள். தீபாகுமார் அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு விஜயத்தை அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. கேட்டு மகிழ்ந்து பதிவிட்ட சபரி சொந்தங்கள், என்னுடைய சபரி சொந்தங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல. நன்றி நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சரணம் சொல்லியிருக்கிறார். சிறப்பு ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபாகுமார் அவர்கள் வேலை கண்முன் கொண்டு வந்து முருகா என்று முருகனையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். நல்லதே நடக்கும் என்று ரஜினி வேலை கும்பிடுவது போல் கண்முன் ஓம் சரவண பவ என்று மயிலும் முருகனும் கண்முன் சிறப்பு. நன்றி தீபா, அழகான பாடல். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் பாகுபலி, பாடல் சிவசிவாய போற்றி. விருப்பம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், அசோக்குமார், ஆலங்குளம் அக்கா செல்வி அண்ணி, இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் எதையும் தாங்கும் இதயம். பாடல் உள்ளம் தேடாதே என்று சொல்லுதே, உள்ளம் தேடாதே என்று சொல்லுதே என்ற அந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்களும், அனிட்டன் ஜோ, தங்கை விதுராக்குட்டி சோலைசேரி. செல்வம் செல்வி அவர்கள், நேரமாகிவிட்டது, முடிந்தால் தரவும் என்று தந்துவிட்டோம். இதோ வருகிறது பாடல்.

எதையும் தாங்கும் இதயம் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல். சி எஸ் ஜெயராமனும் ராஜேஸ்வரி இருக்காது, லீலா, பி லீலாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அழகான பாடல், அருமையான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் மற்றும் அனிட்டன்ஜோ, தங்கை விதுராக்குட்டி சோலைசேரி இவர்களுக்காக பாடல்.

மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள் எதையும் தங்கும் இதையும் படப்பாடல், அழகான காவிய பாடல், பாடல் கேட்கவே ஆனந்தம், அழகான பாடலை தேர்வு செய்து நமது கோயில்பட்டி செல்வம் செல்வி அவர்களுக்கும் அழகான இசைத்திரத்தில் பாடலை எடுத்து கொடுத்து நம்மை மகிழ்வித்த நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சோலச்சேரி ஆ. விஜயரசகுமாரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். அந்த படத்தோட போஸ்டரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் சிறப்பு. எதையும் தாங்கும் இதயம் என்று இங்கிலீஷில் வந்துச்சோ அந்த போஸ்டர்லாம். அழகான பாடல் வரிகளுக்கு கற்பனை தஞ்சையை சேர்ந்த கவிஞர் ராமையா தாஸ், அழகான இசையை அழகாக கொடுத்தவர் டி ஆர் பாப்பா, அழகான பாடலே அழகான இரு குரல்களில் கே ஆர் ராமசாமி உடன் எஸ்டானகி. ஐயோ, சிறப்பு சிறப்பு. தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் அழகர் அண்ணே. இயக்குனர் நடிகர்கள் படத்தில் ஜனவரி மாதம் 12/1/1962 வந்த படம் எதையும் தங்கும் இதயம் படம். அழகான ஒளித்தரத்தில் பாடல் செம. சகோதரிக்கு நன்றி வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் தேனிலும் இனிய பாடலை எங்களுக்காக வழங்கிய விஜயரசகுமாரன் அவர்களுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி அண்ணே செல்வண்ணே. பாடல் மிக அருமை என்றும் நாகர்கோயில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள் எதுக்கா இந்த டான்ஸு, என்னத்தையோ தள்ள தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு பாட்டி ஆடுறாங்க. சிறப்பு சிறப்பு. செல்வம் செல்வி அவர்கள் மதுரை மாட்டுத்தவணி அழகர் அவர்களுக்கு மிக்க நன்றி. பாடலை கேட்டு வாழ்த்தியவர்கள் அனைவருக்கும் நன்றி. பாடலை பாடியவர் என் அபிமான பாடகி எஸ் ஜானகி அவர்கள். சிறப்பு சிறப்பு. மகேஷ் அவர்கள் பாடல் சூப்பர் என்று கூறியிருக்கிறார் சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் பாடல் படம் மறுபடியும் பாடல். ஆசை அதிகம் வச்சு மனசை அடக்கி வைக்கலாமா என்ற இந்த பாடலை இசையரசி ஜானகி அம்மாள் பாடிய பாடல். விருப்பம் சபரிநேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்று கேட்டிருப்பவர் நாகர்கோயில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்களுக்காக பாடல்

மறுபடியும் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் எஸ் ஜானகி அவர்களின் குரலில் கேட்க கேட்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. என்ன செய்ய, போய் சேர்ந்துட்டாங்க. விரும்பி கேட்ட சொந்தம் நாகர்கோயில் மகேஷ் மாட் அவர்களுக்காகவும் சபரிநேய சொந்தங்கள் அனைவருக்காகவும் இந்த பாடல். என் விருப்ப பாடல் தருகின்ற விஜய் மேம் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள் பல என்று தெரித்தவர் நாகர்கோயில் மகேஷ் மாட் அவர்கள். கைத்தட்டி பாராட்டி ஆட்டம் போட வைக்கும் பாடல் என்று மகேஷ் அவர்கள். செல்வம் செல்வி அவர்கள், அழகாக இருக்குது இந்த டான்ஸு. செல்வம் சார் செம. இது யாரு, நம்ம செல்வி மேம்மா? செல்வி மேம் தான் இவ்வளோ அழகாக ஆடுறாங்களா? சிறப்பு சிறப்பு. எஸ் ஜானகி குரலரசி பாடல் கேட்க கேட்க இனிமை சூப்பர் சூப்பர் என்றும் ஆசை அதிகம் வச்சு சபரிநேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த கேக் கொடுக்குறாரு. தேங்க்யூ தேங்க்யூ. இது டான்ஸா? மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள் ஏதோ ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சின்ன பொம்மை. இயக்குனர் அவர்கள், நமது இயக்குனர் அவர்கள், நான் மறுபடியும் இணைந்து விட்டேன். பாடல் சூப்பர். எங்கள் நடுவில் எங்கே தான் போவாரோமா? பாடல் சூப்பர் என்றும் சிறப்பு. நாகர்கோயில் மகேஷ் அவர்கள், இது என்ன ஒட்டகமா? ஒட்டகம்தான். சிறப்பு. நாகர்கோயில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள், சபரிநேய சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த கேக் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி வழங்கும் விஜயமேம் அவர்களுக்கும் நம் முதல்வர் கீதநேசன், கீதம் நேசிக்கும் கீதம் ஐயா, சி கீத நேசன் ஐயா அவர்களுக்கும் அனுஷ்யா மேம் அவர்களுக்கும் கேக்கு தராராம். செல்வி அண்ணி குஷியாக ஆடுறாங்களாம். சிறப்பு. செல்வி அண்ணி தான் போல அவங்க. அங்கே ஒரு பொம்மை ஆடிக்கிட்டு இருக்கு அழகாக, அது செல்வி அண்ணியா அப்படின்னு அண்ணன் சொல்கிறாரு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் பாடல் சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. குயில் நம்மளை விட்டு பறந்து போயிட்டு. படம் மௌனராகம். விருப்பம் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி வழங்கும் விஜய் மேம் அவர்களுக்கும் இதயராகம் வழங்கும் அனுஷ்யா மேம் அவர்களுக்கும் நம் முதல்வர் கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் என் உறவு சபரி சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த ஜானகி அம்மா பாடிய பாடல் சமர்ப்பணம். சிறப்பு மகேஷ். இதோ வருகிறது.

மௌனராகம் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான எஸ் ஜானகி அவர்கள் குரலில் கொஞ்சி கொஞ்சி கூவி சென்றது குயில். விரும்பி கேட்ட சொந்தம் நாகர்கோயில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள் விருப்பத்தில் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி வழங்கும் விஜய் மேம் அவர்களுக்கும் இதே ராகம் வழங்கும் அனுஷ்யா மேம் அவர்களுக்கும் நம் முதல்வர் கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் என் உறவு சவரி சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த ஜானகி அம்மா பாடல் சமர்ப்பணம் பாடிய பாடல் சமர்ப்பணம் சிறப்பு. ராமாபுரம் அனுஷ்யா மேம் அவர்கள் சிறப்பு மிக சிறப்பு என்று ஸ்டார் வழங்கியிருக்கிறார் பாடலுக்கு. மகேஷுக்கு பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்குகிறார். சின்ன சின்ன வண்ணக்குயில் சூப்பர் பாடல் என்று இயக்குனர் அவர்களும் மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள் ரேவதியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். விஜி மேம் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றி என்று ரேவதியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள் பாடல் மிகவும் அருமை சூப்பர் சூப்பர் என்றும் இன்று பிற்பகல் 3 மணி அளவில் இதய ராகம் தொகுத்து அனுப்பியவர் கோவை சேரன் மாநகர் புவனேஸ்வரி மேம், வழங்குபவர் ராமாபுரம் அனுஷ்யா. நேர் சொந்தங்கள் நிகழ்ச்சியை கேட்டு தனது கருத்துக்களை பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சூப்பர் சாங் என்றும் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் இன்று நமது வானொலியில் அனைத்து பாடல்களும் சிறப்பு சிறப்பு சிறப்பு. பாடலை ஒலிபரப்பிய விஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பாடலை பதிவிட்ட அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு அண்ணே என்று பதிவிட்டிருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள். அடுத்த பாடல் சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு அன்னக்கிளி உன்னை தேடுதே படம் பாடல் காணக்கரிசலிலே என்ற பாடல். விருப்பம் நமது இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

அன்னை கிளி உன்னை தேடுதே. படத்திலிருந்து அழகான காண கரிசலிலே, அழகான கிராமிய பாடல், சிறப்பாக இருந்தது. பாடலான கேட்டதே இல்லை, எங்கேருந்து கண்டுபிடிப்பாரோ இயக்குனர் இந்த பாடலை. சிறப்பாக இருந்துச்சு, கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. விரும்பி கேட்ட சொந்தம் சித்தாத்தூரில் இருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல். இயக்குனர் அவர்கள் எனது விருப்ப பாடலை வழங்கியதற்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றி என்றும் நன்றி மலர் தூவி வாழ்த்து தெரிவித்து, அடடா ஆகா அழகான பாடல் என்றும், அனுஷியா மேம் அவர்கள் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், ஆகா அருமை இனிமை என்றும், இயக்குனர் பாடல் அருமை நல்ல கிராமிய பாடல் என்று கைதட்டி பாராட்டியிருக்கிறார்கள். நாகர்கோவில் மகேஷ் மாட் அவர்கள் அன்னக்கிளி ஒன்ன தேடுதேன்னு யாரையோ தேடி தேடி பார்க்குறாரு. அனுஷியா மேம் அவர்கள் வேற லெவல் என்றும், நாகர்கோவில் மகேஷ் மாட் அவர்கள் ஒரு சல்யூட் வைக்கிறார் அழகான பாடல் என்று. பூனைக்குட்டியாய் எலி, எலி வந்து எட்டி எட்டி பார்க்குது, என் அன்னக்கிளி எங்கே என்று. அறிவழகன் மங்கை அவர்கள் கிளியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், நிறைய கிளியை. ஏதோ பைனாக்குலார் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நாகர்கோவில் மகேஷ் மாட் கீதநேசன் ஐயா கிடைத்து விட்டார், தேடி தேடி பார்த்தாரும் கிடைச்சிட்டாராம், சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில்

மூவி காக்க காக்க சாங் 1 1 2 ரெக்வஸ்டட் பை கார்த்திக் வாலி. ப்ளே தி சாங் ஃபார் ஆல் லிவர்ஸ். தேங்க்யூ வேணு. திருக்குவளை கார்த்திகேயன் அவர்களின் விருப்பத்தில் ஒரு பாடல்.

காக்கா காக்கா திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் செம்ம சாங்கு ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் திருக்குவளை கார்த்திகேயன் அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

அறிவழகன் மங்கை அவர்கள், என் பாடல் எப்போ அக்கா வரும்? கையில் எத்தனை மணிக்கு வருது ஐயா என்று இயக்குனர் அவர்கள். அடுத்த பாடல் 10:30 மணிக்கு. அடுத்த பாடலாக உங்கள் பாடல் வரும். 10:30 மணிக்கு பாடல் பதிவு. சீக்கிரம் பாடல் பதிவு போடுங்க அறிவு என்று கூறியிருக்கிறார் அறிவழகன் மங்கை அவர்கள். அடுத்த பாடல் 10:30 என்று பதிவுக்கு, நான் என்ன அக்கா செய்கிறது, எங்கள் பாப்பா விட்டாதானே என்கிறார் இயக்குனர் அவர்கள். தெரியவில்லை ஐயா, சீரியல் பார்க்கறது இல்லையே என்று கேட்டதுக்கு, என்ன அழகான பாடல், ஆஹா ஆஹா செம என்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள் அறிவழகன் மங்கை அவர்கள். இப்போ என் பாப்பா தூங்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்க எழுந்திருக்கிறதுக்குள்ள பாடல் கேட்டிடலாம்னு நான் கேட்டேன் அக்கா என்றும் இயக்குனர் அவர்கள். ஆனால் சீரியல் தான் என்று எப்படி தெரியும்? ஓ, கையல்னு ஒரு சீரியல் இருக்கா என்றும், கையல் சீரியல் இருந்தது ஆனால் இப்போ இருக்கான்னு தெரியலை என்று அறிவழகன் மங்கை அவர்களும் இயக்குனர் அவர்கள். 1-2 ஆசைகள் பாடல் சூப்பர், அருமை, சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், கையல் சீரியல் சன் டிவியில் இருக்கு, 8 மணிக்கு இன்னு நினைக்கிறேன், சிறப்பு அருமை. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்களுக்காக ஒரு பாடல் இதோ.

0: ஆமா, வால் எங்க பார்த்த?
1: நான் அவனை பார்க்கல, அவன் தான் எங்க வீட்டுக்கு வந்தா. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அப்படின்ட்டான். அது கூட பரவாயில்ல, பெரியா இருக்காரு, சின்னையா இருக்காரு, பெரியம்மா இருக்காங்க, சின்னம்மா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. திடீர்னு எல்லாருக்கும் முன்னாடி,
2: புள்ள உனக்கு பிடிச்சிருக்குல்ல
1: அப்படின்ட்டான்.
0: நம்ம பங்கால இருப்பேன் போல.
1: நான் அப்படி ஆடி போயிட்டேன்.
0: சரி, வால் எப்படி இருக்கேன்?
1: சுல் சுல்லா முடி, குண்டு குண்டா கண்ணு, குச்சி குச்சி தாடி, அழகா இருப்பான்.
0: என் தேசஸ்ல ஒண்ணுமே இல்லையே. அந்து போன காது, கிண்டி போட்ட கண்ணா, ராச பார்ப்பில்ல. நவரத்தில் கல்லை கேள்விப்பட்டிருப்ப, பல்ல பார்த்துருக்கியா? இப்போ பார்க்க போகிற பாரு.

கயல் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல், செம செம அறிவு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் சேலம், மேச்சேரி சீராமணியூர், அறிவழகன், மங்கை, கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல். இயக்குனர் அவர்கள் அருமையான பாடல் என்றும் ஸ்டார் வழங்கியுள்ளார். ஆஹா ஆஹா, என்ன அழகான பாடல் தேர்வு, மிக சிறப்பு என்றும் இயக்குனர் அவர்கள் செம பாடல் என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள் 8 மணிக்கு சன் டிவியில் வருவாங்க ஐயா, யாருன்னு தெரில, கயலாக இருக்கும். எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் அக்கா என்று அறிவழகன் மங்கை அவர்கள். நன்றி நன்றி அறிவு. இன்று அமாவாசை, நாங்கள் தறிக்கு லீவு விட்டாச்சு, நீங்களும் லீவாய்யா இயக்குனர் அவர்கள். என் விருப்பம் தாய்யா, எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் லீவு விட்டுக்கலாம். ஓ, இயக்குனர்கிட்ட அறிவழகன் கேட்குறாரு, இன்று அமாவாசை நாங்கள் தறிக்கு லீவு விட்டாச்சு, நீங்களும் லீவா என்று. இவர் இவர் இஷ்டந்தான், இவர் தான் எல்லாம் ஓனரும். சிறப்பு. அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக அறிவு என்பவன் பாடல். சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 11:46. இதுவரை அழகான அருமையான பாடல்களை பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, பாடல்களை கேட்டு ரசித்து வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, மற்றும் நம் இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர், தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி நன்றி, வணக்கம்.

0: A bond.
1: Pandu baby.

இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள். நேயர் சொந்தங்களே, இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இங்கேயும் மனிதர்கள். இந்த படத்திலிருந்து முட்டு விரிந்தது, முல்லை மலர்ந்தது. மூக்கா முத்துடன் ஜானகியம்மா இருவர்களும் சேர்ந்து பாடிய ஒரு அழகான அருமையான பாடல் நம் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில். இதோ இந்த பாடல்.

முக முத்துடன் கூட சேர்த்து பாடியிருக்கின்றார்கள். என்ன ஒரு அழகான ஒரு குரல், அருமை, சூப்பர். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், விஜய் அரசுகுமார் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று கைத்தட்டி பாராட்டி உள்ளார்கள். நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ளார்கள், வாருங்கள் சகோதரி, நன்றி. நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். ஒழித்த பாடலுக்கு விஜய் அரசுகுமார் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து சோலச்சேரி, தென்காசி மாவட்டம் சோலச்சேரி, ஜெயம் சுப்பிரமணி அவர்கள், ஜெயம் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று வாருங்கள் சகோதரி, எப்படி இருக்கீங்க, நன்றி. அடுத்து சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள், அழகான பாடல் ஆனால் இதுவரை கேட்டது இல்லை, சூப்பர் சாங் என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. அடுத்து அழகரை அவர் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். அழகான பாடல் கவிஞர் பூவை செங்குட்டுவன், அழகான இசை டிஎம்ஸ் நடேஷ், பாடல் அருமை சூப்பர் என்று ஒரு அழகான ஒரு தகவலை தந்துள்ளார். சிறப்பு சிறப்பையா, நன்றி. அடுத்து ஒழித்த பாடலுக்கு இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் அருமையான பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஒழித்த பாடலுக்கு பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, பட்டிக்காட்டு பொன்னையா இந்த படத்திலிருந்து முட்டு போலே, இதோ சுசிலம்மா குரல், இது ஒரு அழகான அருமையான பாடல், இந்த பாடலை கேட்டு ரசிப்போமே.

அழகான அருமையான ஒரு தொழிலான பாடல் சுசீலம்மா குரலில் ஒலித்து சென்றது. பட்டிக்கட்டு பொன்னையா என்ற படத்தில் இருந்து பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள். சோலச்சேரி ஜெயம் சுப்பிரமணிய அவர்களை நலம் விசாரித்தேன், நல்லா இருக்கிறோம் அனுசியாக்கா என்று பதில் அளித்துள்ளார். சிறப்பு, சூப்பர், நன்றி. சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் சுசீலா அம்மா குரலில் பாடல் சூப்பர், அருமை என்றும் பாராட்டி உள்ளார்கள். விஜய் அரசகுமார் அவர்கள் அருமையான பாடல் பி சுசீலா அவர்கள் குரலில் சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார். ஐயா ஐயா பொன்னையா, பொன்னையாவை பெண்ணையா, பெண்களை பொன்னையாவாக கண்முன் கொண்டு வந்துள்ளார் நம் மகேஷ் தம்பி அவர்கள். சிறப்பு சிறப்பு ஐயா, சிறப்பு. அடுத்து அழகரையா அவர்கள் கவிஞர் கண்ணதாசன் பாடல் வரிகள் அருமை, அழகான இசை கே வி மகாதேவன், பி சுசீலாம்மா குரலில் அழகான காதல் பாடல், நன்றி வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றியிலும் தெரிவித்து கொண்டு, இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் கோவை சேரன்மா நகர் புவனேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் மொட்டு என்று தொடங்கும் ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. தனிப்பக்கத்தில் பாடல்களை தொகுத்து அனுப்பிய புவனேஸ்வரி சகோதரி மற்றும் ராஜேஸ்வரி இவர்களுடன் கும்பகோணம் மனோகர் அண்ணா நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடலுக்கு செல்வோம். ரங்கராட்டினம் இந்த படத்திலிருந்து ஒரு மல்லிகை மொட்டு. இந்த பாடல் வந்து எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஐயா பாடிய பாடல். இது ஒரு சிறப்பான பாடல். அன்றும் இன்றும் என்றும் மனதுக்குள் ஒரு மகிழ்ச்சியை தரும் பாடல்தான் இது என்று சொல்ல வேண்டும் என்னை பொறுத்தவரை. நீங்களும் இந்த பாடலை கேட்டு பாருங்களேன், உங்களுக்கும் தெரியும். இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் குரலில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், மகேஷ் தம்பி அவர்கள் அந்த மூன்று தங்க பெண்மணிகளை கண்முன் கொண்டு வந்தாரல்லவா, அதுக்கு கீதநேசன் ஐயா எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஒரு பதிவு. ஏன், அவருக்கு தான் கொடுப்பீங்களா? எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? சரி பரவாயில்ல, யாரோ ஒருவர் எடுத்துக்கொள்ளட்டுமே. நன்றி. அடுத்து விஜய் அரசகுமார் அவர்கள் கைத்தட்டி பாராட்டி அடடா ஆஹா என்றும் பின்பாட்டாக பாடிக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டு ஒரு மல்லிகை மொட்டு மழைத்துளிப்பட்டு பாடல் செம சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள், அருமையான பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து கோவை பத்மா சகோதரி நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், வாருங்கள் சகோதரி, கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்று பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து மல்லிகை மொட்டு ஒலித்த பாடலுக்கு அழகாக ஒரு மல்லிகை மொட்டை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள் மகேஷ் தம்பி அவர்கள், சிறப்பு. கீதநேசன் ஐயா அவர்கள் மகேஷ் தம்பி போட்ட பதிவுக்கு அது போயா போயா போயா போயா பேயா, ஓ அது பெண்ணா பெண்ணா பொண்ணா என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு கேள்வி கேட்டுள்ளார், நீங்கள் உங்கள் இரண்டு பேருக்குள்ள அது ஒரு வாக்குவாதம், நீங்களே முடிவிடுங்கள். சிறப்பு மகேஷ் தம்பி அவர் கீதநேசன் ஐயா அவர்களுக்கு மட்டும், வேறு யாருக்கும் கிடையாது. வேணா வேணாம், நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், அவரும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். சிறப்பு. அடுத்து அழகர் ஐயா அவர்கள் 1971 வந்த படம், அழகான பாடல், அழகான காதல் மல்லிகை பாடலுக்கு கற்பனை கவிஞர் வாலி, அழகான இசை வி குமார், அழகான குரலில் எஸ்பிவி, அழகான ஒளித்தரத்தில் பாடல் செம அருமை, இருவருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி நன்றி சகோதரரே. அடுத்து பத்மா அவர்கள் புவனேஸ்வரி பாடல் தொகுப்பு மிகவும் அருமை, வாழ்த்துக்கள் சகோதரி என்று பாராட்டி உள்ளார்கள். புவனேஸ்வரி சகோதரிக்கு தொகுத்து அனுப்பிய பாடலுக்கு வாழ்த்து. நன்றி நன்றி. அடுத்து ஒரு இது ஒரு துள்ளலான பாடல் தான், எஸ்பி பாலசுப்பிரமணியம் சுசிலாம்மா குரலில் யமனுக்கு யமன். இந்த படத்திலிருந்து இந்த ஒரு பாட்டு தான் ஒரு எப்படி சொல்வது, ஒரு சிறப்பான பாடல் என்று சொல்லலாம். சிவாஜி ஐயா நடித்த படத்தில் இருந்து இதோ இந்த பாடல், எஸ்பி பாலசுப்பிரமணியம் சுசிலாம்மா குரலில் யமனுக்கு யமன். இந்த படத்திலிருந்து இந்த ஒரு அழகான துள்ளலான பாடல் இப்பொழுது கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. எஸ்பி பாலசுப்பிரமணியம், சுசிலா அம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல். என்னவென்று தெரியவில்லை, ஒரு சில வார்த்தைகள் விட்டுவிட்டு வருகின்றது. என்ன குற்றம் என்று தெரியவில்லையே. சரி, பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் மகேஷ் தம்பி அவர்கள்,

பொன்னுண்டை கண்முன் கொண்டு வந்துள்ளார். இதற்கு ஒரு பழைய ஞாபகத்துக்கு சென்று விட்டேன். ஏனென்றால் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது பொன்னுண்டு ஒன்று வரும். இப்பொழுது கருவுண்டு கூட பார்ப்பதற்கு கடினமாக இருக்கின்றது காலப்போக்கில். அந்த பொன்னுண்டை பிடித்து வந்து இந்த கொடிக்காப்பிள்ளி காய் அதை சாப்பிடுவோம் நம்ம. அந்த இலையை பறித்து வந்து ஒரு பாட்டிலில் அடைத்து அதுக்கு பசிக்கு இதை கொடுப்போம். எதற்கு? முட்டை போடும் என்று. முட்டையும் போடாது, ஒன்றும் போடாது, மண்டையை போட்டுவிடும். இப்படிப்பட்ட ஒரு பழைய நினைவுக்கு கொண்டு வந்த மகேஷ் தம்பி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் அந்த பொன்னுண்டை கண்முன் கொண்டு வந்ததற்கு. சிறப்பு இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள், இனிமையான பாடல், இதமான பாடல், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். விஜய் அரசகுமார் அவர்கள், அட்டகாசம் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். பொன்னுண்டு பறக்குது பாருங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதே போல் அந்த பாட்டலுக்குள்ளே அடைத்து வைத்து பறக்க விடுகிறார் அழகாக. சூப்பர். என் டான்ஸு எப்படி இருக்குது? உங்கள் டான்ஸு எப்பவுமே இப்படி தான் இருக்கும். அதற்கு வாழ்த்துவதற்கே வார்த்தைகள் இல்லை. அப்படிப்பட்ட டான்ஸு தான் கொடுப்பார் நம் மகேஷ் தம்பி அவர்கள். பூனை டான்ஸ் போய் இப்பொழுது கோழி டான்ஸ் வந்து விட்டது. நாளைக்கு குருமா குழம்பு வைக்க வேண்டியதுதான் பிடித்து. இன்று அமாவாசை தேவையில்லை, நாளை அந்த வேலையை பார்ப்போம். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியிலும் தெரிவித்து கொண்டு அடுத்த படப்பாடல் கருடா சௌக்கியமா. இந்த படத்திலிருந்து முட்டியிட்ட வாசனை மல்லி. இதோ ஜெயச்சந்திரன், ஜானகியம்மா குரல். மறுபடியும் ஜானகியம்மா நினைவே வருகின்றது. இதில் ஒரு 4-3 பாடல்கள் அம்மா பாடிய பாடல் தான் வரும். இதோ இந்த பாடல் ஜெயச்சந்திரனுடன் ஜானகியம்மா இணைந்து பாடிய பாடல் முட்டியிட்ட வாசனை மல்லி. பாடலின் இடம்பெற்ற படம் கருடா சௌக்கியம்மா. இதோ பாடல்.

அழகான வரிகளில் அருமையான பாடல். ஜெயச்சந்திரன், ஜானகியம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் மகேஷ் தம்பி அவர்கள், முட்டு விட்ட வாசனை மல்லி, இந்த பாடல் கருடா கருடா டான்ஸா? ஐயோ தம்பி, எங்கேருந்து இப்படிலாம் கண்டுபிடிக்கிறீங்க? இந்த ஒரு உங்களுடைய உள்நோக்கம் என்னவென்றே தெரியவில்லை. எங்களுக்கும் சொல்லி கொடுத்தால் நாங்களும் இதை பின்பற்றுவோம். சூப்பர் சூப்பர். பூனை போய் கோழி போய் இப்போ வந்து கருடன் டான்ஸ் வந்திருக்கு. அடுத்து பாம்பு டான்ஸ் வருமோ இல்லை பல்லி டான்ஸ் வருமோ எதிர்பார்க்கலாம். சிறப்பு. அடுத்து விஜய் அரசுகுமார் அவர்கள், முட்டுவிட்ட வாசனையும் இல்லை பாடல், அழகு அழகு, சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள், முட்டுவிட்ட வாசனை மல்லி, சூப்பர் சாங், சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள், அழகான அருமையான பாடல், சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். மகேஷ் தம்பி அவர்கள், ஜெயச்சந்திரனை கண்முன் கொண்டு வந்துள்ளார், சிறப்பு. அடுத்து மகேஷ் தம்பி, முட்டுவிட்ட வாசனை மல்லி. பா, எவ்வளவு மல்லியை இப்போ இன்று ஒரு முழம் 40 ரூபாய் 50 ரூபாய் என்று சொன்னார்கள். ஏனென்றால் மழை இல்லை, செடிங்கெல்லாம் வாடிக்கொண்டிருக்கின்றது. இங்கே தெருவில் கேட்டால் 50 ரூபாய் ஒரு முழம் என்று சொன்னார்கள். பூவே வேணாம் அப்படி என்று சொல்லி அனுப்பிவிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு விலைவாசி இன்று மல்லியோட விலை. முட்டுவிட்ட வாசனை மல்லி என்று அழகாக ஒரு குரூப் டான்ஸுடன் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார் நம் மகேஷ் தம்பி அவர்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் கோவை புவனேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் முட்டு என்ற ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் தனிப்பக்கத்தில் பாடலை தொகுத்து அனுப்பிய புவனேஸ்வரி, ராஜேஸ்வரி, ராஜேஷ் மற்றும் கும்பகோணம் மனோகரனா, நான் நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசியா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:40. அடுத்த பாடலுக்கு செல்வோம். சந்தோஷ கனவுகள். இந்த படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்பிரமணியம், வாணியம்மா குரலே. முத்து முத்து புன்னகையோ, முட்டுவிட்ட மல்லிகையோ. இதோ ஒரு அழகான அருமையான பாடல்.

என்ன ஒரு அருமையான அழகான பாடல். எஸ்பி பாலசுப்ரமணிய வாணியம்மா குரலில். இதில் ஒரு சிறப்பு என்று சொல்வதை விட ஒரு வருத்தம்தான். இவர்களெல்லாம் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது. ஆனால் இவர்கள்தான் நம்மிடையே இல்லை. ஆனாலும் நாள்தோறும் ஏதோ ஒரு வகையில் நம் சபரி வானொலியாகட்டும், அடுத்து தொலைக்காட்சியாகட்டும், இவர்களுடைய குரல்கள் ஒலித்து கொண்டு தான் இருக்கின்றது நம் இதயத்தில் நீங்காத ஒரு ராகமாக. அதுதான் ஒரு ஆறுதல் நமக்கு. சரி, இருக்கட்டும். அடுத்த நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்பாக பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள். கோவை பத்மா அவர்கள், ரொம்ப நாள் கழித்து கேட்டேன் அருமை சகோதரி, சூப்பர் என்று ஒலித்த பாடலுக்கு பாராட்டியுள்ளார்கள். விஜய் அரசகுமார் அவர்கள், சூப்பர் சாங் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள், பாடல் மிகவும் அருமை, சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, அடுத்து நெஞ்சமெல்லாம் நீயே. ஆம், அவர்கள் மறைந்தாலும் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்துதான் இருக்கின்றார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்தோம், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்கள்தான் நம்மிடையே இல்லை. இதோ இப்பொழுது ஒலித்த இதற்கு முன்பு ஒலித்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர்களே எஸ்பி பாலசுப்ரமணியன், வாணியம்மா குரல். இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல். வாணி ஜெயராம், எஸ்பி பாலசுப்பிரமணியன் இருவரும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் விஜய் அரசகுமார் அவர்கள் பாடல் இனிது நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள். அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அம்பத்தூர், சென்னை சேர்ந்த அம்பத்தூரை அகிலா ஸ்ரீதர் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி. தாமரை முட்டு பாடல் அரிதான பாடல், பதிவு சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். நம் இயக்குனர் அவர் கீதரேசன் அவர்கள் ஒரு தாமரை மொட்டு பாட்டு ஹிட்டு, சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் மிகவும் அரிய பாடல், கேட்டு வெகு நாளாகி விட்டது. மிகவும் அரிய பாடல், கேட்டு வெகு நாளாகி விட்டது என்று ஒரு அழகான ஒரு பதிவு. மகேஷ் தம்பி அவர்கள் இப்பொழுதுதான் உருப்படியான ஒரு வேலையை செய்திருக்கின்றார். அழகான ஒரு தாமரை முட்டை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு, 3D எக்ஸ்பெக்ட் என்று. சரி, இப்பொழுது அடுத்த பாடல் ஒலிக்கப் போகுது அல்லவா, அதில் எத்தனை தாமரை என்று பார்க்கலாம் இவர் அனுப்புகிறார் என்று. புரிந்து கொண்டிருக்கலாம் நேயர்கள் என்ன பாடல் என்ன படம் என்றும். இதோ அழகில் ஓய்வதில்லை இந்த படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்பிரமணியம், ஜானகி அம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல். நானும் அந்த 1000 தாமரை பார்த்து ரசித்து விட்டு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியுடன் பாடலை கேட்டு ரசித்தேன். நீங்களும் அப்படித்தான் இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இதோ பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள். விஜய் அரசகுமார் அவர்கள், 1000 தாமரை மொட்டுக்கள். எத்தனை தாமரை என்று கேட்டேன் அல்லவா, அதற்கு அழகான ஒரு பதிலளித்தார். 1000 தாமரை மொட்டுக்கள், சூப்பர் என்று பாராட்டியுள்ளார். மகேஷ் தம்பி அவர்களும் 1000 தாமரை என்றும், அகிலா ஸ்ரீதர் அவர்கள் 1000 தாமரை என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து மகேஷ் தம்பி அவர் 1000 தாமரை மொட்டுக்களே என்று வரிசை நேராக அழகாக லைனாக கொடுத்து உள்ளார். சிறப்பு சிறப்பு. சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் சூப்பர் ஹிட் பாடல், எவர்கிரீன் சாங், அருமையான தேர்வு பாடல் சகோதரி என்று சகோதரிக்கு பாராட்டி உள்ளார்கள். எனக்கு கேட்கவில்லை, என்ன கேட்கவில்லை என்று தெரியவில்லையே, பாடல் கேட்கவில்லையாயா? பாடல் கேட்கவில்லை என்றால் மறுபடியும் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கூட ஒழிக்க விடுகிறேன். கேட்டு நாம் அனைவரும் மறுபடியும் வரிசிப்போம், ஒன்றும் கவலை வேண்டாம். அடுத்து சூப்பர் சகோதரி, அருமை அருமை என்றும் நம் பத்மா சகோதரி பாராட்டி உள்ளார்கள். மிக சிறப்பு என்றும் விஜயை கண்முன் கொண்டு வந்துள்ளார். மகேஷ் தம்பி அவர்கள், எனக்கு கேட்கவில்லை என்று போட்ட பதிவுக்கு கீதநேசன் ஐயா அவர்கள் சூப்பராக கேட்குது என்று பாராட்டி உள்ளார்கள். என்னவென்று அவருக்கு தெரியவில்லையே. சரி, பரவாயில்லை, மறுபடியும் உங்களுடைய விருப்பம் இருந்தால் நிகழ்ச்சி நிறைவாக அந்த பாடலை மறுபடியும் ஒலிக்க விடலாம். நாம் அனைவரும் கேட்டு ரசிப்போம் அந்த 1000 தாமரை மொட்டுக்களை, சரிங்களா? விஜய் அரசகுமார் அவர்களும் எனக்கு கேட்கிறது என்று பதிவிட்டு உள்ளார். அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள், எஸ்பி பாலசுப்ரமணிய ஜானகி அம்மாவையும் ஒரு தாமரை பூவில் டைப் பண்ணி அனுப்பியிருக்கின்றார்கள். சிறப்பு சிறப்பு ஐயா, சூப்பர். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, மண்வாசனை இந்த படத்திலிருந்து பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு, எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி அம்மா குரல், இதோ இந்த பாடலும் கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான பாடல். எஸ்பி பாலசுப்பிரமணியம், ஜானகி அம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் மகேஷ் தம்பி அவர்கள், பொத்தி வச்ச மல்லிகை மட்டும் சூப்பர் சாங் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து நம்கி

அடுத்த பாடலுக்கு செல்வோம். இன்று நீ நாளை நான் இந்த படத்திலிருந்து மொட்டுவிட்ட முல்லைக்கொடி. இதில் வந்து இரண்டு பெண் குரல் ஒலிக்கும். அந்த இரண்டு பெண் குரலை பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. பார்ப்போம். இதோ இன்று நீ நாளை நான் இந்த படத்திலிருந்து மொட்டுவிட்ட முல்லைக்கொடி. இதோ இந்த பாடல் கேட்டு ரசிப்போமா? இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர் இரண்டு பெண் குரல் யார் கண்டுபிடியுங்கள்.

இது என்ன ஒரு அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. இருவர் குரலும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லாமல் இருக்கும் அந்த அளவுக்கு பாடியிருப்பார்கள் இருவரும். இந்த பாடலை பாடிய பாடகர் யார் என்று, பாடகிகள் யார் என்று கேட்டிருந்தேன். அதற்கு அழகாக பதிலளித்த நேயர்கள் காயத்ரி அவர்கள். அட்டகாசம் சூப்பர், அடடா அருமை என்றும் பின்பாட்டாக பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். நன்றி அகிலா ஸ்ரீதர் அவர்கள். அருமையான பாடல் மொட்டுவிட்ட மல்லிகை கொடி. ஜானகம்மா எஸ்பி சைலஜா என்று குறிப்பிட்டுள்ளார். சிறப்பு, சூப்பர். பத்மா அவர்கள் வாவ் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. காயத்ரி அவர்களும் ஜானகம்மா சைலஜா என்றும் பாராட்டியுள்ளார்கள். பத்மா அவர்கள் எனக்கு பிடித்த பாடல் சகோதரி, நன்றி சூப்பர் என்றும் பாராட்டி மலர் தூவி வாழ்த்தி உள்ளார்கள். நன்றி நன்றி. மகேஷ் தம்பி அவர்கள் ஜானகி சைலஜா என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. காயத்ரி அழகான இனிமையான பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. நம் இயக்குனர் அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர், மனதை தொட்ட பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. விஜய் அரசகுமார் அவர்கள் மொட்டுவிட்ட மல்லிகை, மொட்டுவிட்ட முல்லைக்கொடி பாடல் மிக சிறப்பு, புவனேஸ்வரி மேம் தேர்வும் சிறப்பு என்று பாராட்டி உள்ளார்கள். அவர்கள் யார்? நமக்கு கிடைத்த பொக்கிஷம் அல்லவா நம் சபரி வானொலிக்கு. நன்றி. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள். சுலக்ஷனாவும் லட்சுமியும் கண்ணீரில் நிற்பார்களா, தண்ணீரில் நிற்பார்களா என்று தெரியவில்லையே, தண்ணீரில் தான் நின்று அந்த பாடலை பாடிக்கொண்டு வருவார்கள். சிறப்பு. காயத்ரி அவர்கள் அழகான ஜானகி அம்மாவின் சிரிப்பு சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். பாராட்டவில்லை, கண்ணீரும் துடன் ஒரு பதிவு. ஆமாம், அந்த கடைசியாக ஒரு சிரிப்பு வரும் அல்லவா அது. இதில் வந்து ஜெய்சங்கர் சிவகுமார் இருவர்களும் நடித்த படம் என்று நினைக்கிறேன். ஆமாம், அப்படிப்பட்ட படம் தான் இது. ஒரு அழகான அருமையான படம். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றியிலும் தெரிவித்து கொண்டு, அடுத்து இனிய உறவு பூத்தது இந்த படத்திலிருந்து சிட்டு போலே ஒரு முட்டு போலே. இதோ அழகான குரலில் இது எல்லாருக்குமே தெரியும். சரி, இந்த குரலையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இந்த பாடலை பாடியவர் யார்? இதோ இனிய உறவு பூத்தது இந்த படத்திலிருந்து சிட்டு போலே ஒரு மொட்டு போலே பாடல்.

0: நீங்க பெரியவங்க.
1: அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர் யார் என்று கேட்டிருந்தேன். இதுவரை எந்த பதிலும் இல்லை என்று நினைக்கிறேன். சித்ராமா குரலில் தான் இந்த பாடல் ஒலித்தது. அடுத்து, இன்று நீ நாளை நான், இந்த படத்திற்காக விஜய் அரசகுமார் போட்டது பதிவுக்கு இயக்குனர் கீதநேசன் ஐயா இன்று நீ நாளை நான் யார் என்று ஒரு கேள்வி கேட்டுள்ளார். நீங்களே அதுக்கு யார் யார் என்றால் நீங்கள் தான், நான் தான், அவர்கள் தான் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து, அகிலா ஸ்ரீதர் அவர்கள், சிட்டு போலே மொட்டு போலே பிள்ளை, மழலைப்பூ வாழ்க்கை பூந்தோட்டத்தில் ஆனந்த பாடல், அருமை, சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். சிட்டு போலே மொட்டு போலே பிள்ளை, மழலைப்பூ வாழ்க்கை பூந்தோட்டத்தில் ஆனந்த பாடல், அருமை, சூப்பர் என்றும் இதயங்களிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நன்றி. இயக்குனர் அவர்கள், சூப்பர் கிரேட் என்றும் பாராட்டியுள்ளார் ஒலித்த பாடலுக்கு. பத்மா சகோதரி, நான் இன்றுதான் கேட்கிறேன், அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள் இந்த பாடலுக்கு. சூப்பர் சூப்பர், நானும் இன்றுதான் கேட்டேன். இந்த படம் பெயர் தெரியும், ஆனால் இப்படிப்பட்ட பாடல் அதில் சித்ராமா பாடி இருக்காங்களா என்பது தான் இன்றுதான் நான் தெரிந்து கொண்டேன். அடுத்து, விஜய் அரசகுமார் அவர்கள், கீதநேசன் ஐயா போட்ட பதிவுக்கு, அந்த படம் முட்டுவிட்ட முல்லைக்கொடி என்று பதில் அளித்துள்ளார். அவருக்கும் தெரியும், அவர் ஒரு காமெடியாக அந்த பதிவை போட்டார், அதற்கு பதில் அழகாக அறிவித்து விட்டார் நம் விஜய் அரசகுமார் அவர்கள். வாழ்த்துக்கள். ஒலித்த பாடலுக்கு, பாடல் மிகவும் அருமை, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம். பாடல்களை தொகுத்து அனுப்பிய என் அன்பு தங்கை அவருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ
2: அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கண்டா. சொல்லுங்கம்மா.
2: அக்கா, பாட்டெல்லாம் ரொம்ப அருமையா எடுத்து சூப்பரா பண்ணீங்க, ஒளிபரப்பினீங்க, அதுக்கு முதல்ல நன்றிக்கா. உங்களுக்கு
1: நன்றி.
2: உடம்பு சரியில்லாதோட நீங்க நிஜமாவே மெனக்கெடு பண்ணி எங்களை ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ற உங்களுக்கு வந்து எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகுங்கக்கா.
1: அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இதில் வந்து தன்னை மறந்தும் எல்லாத்தையும் மறந்து தன்னை மறந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நம் நிகழ்ச்சியில் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் தான், வேற ஒன்றும் இல்லை. எல்லா கவலையும் மறந்து கொஞ்ச நேரம் இருக்கலாம்.
2: நன்றிமா.
1: நம்ம வந்து நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து விட்டோம். குஷியாக அந்த பாடலை கேட்டு ரசித்து விட்டு குஷியாக நம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஆமா, குஷியாக. ஆமா ஆமா, அவர்களுக்காக குஷியாக இந்த பாடலை கேட்டுவிட்டு, குஷி என்ற படத்தில் இருந்து ஹரிகரன் பாடிய, ஹரிகரன் சாதனா சொர்க்கம் இருவர்கள் இணைந்து பாடிய பாடல், மொட்டு ஒன்று மலர்ந்திட மறுக்கும். பாருங்களேன், மொட்டு மலர்வதற்கு ஏன் மறுக்குது என்னவென்று தெரியவில்லையே, அவர்களே விடை சொல்வார்கள். ஹரிகரனும் சாதனா சார்க்கும் விடை சொல்வார்கள் இந்த பாடல் வரிகளுக்கு. இதோ குஷி படத்திலிருந்து நம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை கேட்டு ரசித்து விட்டு நம் நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். நன்றி நன்றி சகோதரி. நன்றிமா நன்றிமா. என்ன நேயர்களே, பாடலை தொகுத்து அனுப்பிய சகோதரி புவனேஸ்வரி அழகாக உரையாடி சென்றார்கள், கேட்டோம். இதோ குஷி படத்திலிருந்து நம் நிகழ்ச்சி நிறைவு பாடலை கேட்டு ரசித்து விட்டு நம் குஷியாக நிறைவை செய்வோம் நம் நிகழ்ச்சி. ஹரிகரன் சாதனா சொர்க்கம் குரலில் இந்த பாடல். இதோ

நம் நிகழ்ச்சியின் நிறைவுப்பாடல் அழகாக ஒழித்துச் சென்றது. குஷி படத்திலிருந்து அரிஹரன் சாதா சர்க்கம் இருவர்களும் இணைந்து பாடிய பாடல். குஷி படத்திலிருந்து குஷியாக பாடலை கேட்டு ரசித்து குஷியாக பதிவிட்ட சொந்தங்கள். விஜய் அரசுக்குமார் அவர்கள் பாடல் மிகவும் அருமை, சூப்பர், அட்டகாசம் என்றும் பொன்னாடை போர்த்தியும் பரிசளிக்கிறார் நம் புவனேஸ்வரி சகோதரி அவர்களுக்கு, சிறப்பு. அடுத்து பத்மா அவர்கள், கோவை பத்மா அவர்கள் வேற லெவல் என்றும் பாராட்டி பாடலை தேர்வு செய்த புவனேஸ்வரி சகோதரிக்கு மிக்க நன்றி, சூப்பர் சூப்பர் என்று இதயணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நன்றி. விஜய் அரசுகுமார் மொட்டு ஒன்று மலர்ந்திட பாடல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் அட்டகாசம் அனைத்து பாடலும் அருமை. புவனேஸ்வரி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பாடலில் வழங்கிய அனுசயமயம் அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் என்று இதயங்கிணைந்த வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துள்ளார். விஜய் அரசுகுமார் அவர்கள் மொட்டு ஒன்று மலர்ந்திட பாடல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் அட்டகாசம் அனைத்து பாடல்களும் அருமை. புவனேஸ்வரி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். பாடலை வழங்கிய அனுசயமயம் அவர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மலர்த்தி வாழ்த்துள்ளார். இதயணிந்த வாழ்த்துக்கள் என்றும் கைகூப்பி வாழ்த்தியுள்ளார்கள். நன்றி. மகேஷ் தம்பி அவர்கள், என்ன இது லஞ்ச் பேக்கா? வேலை முடிந்து விட்டது போல இருக்கு, வீட்டுக்கு திரும்புகிறாரா? சரி சரி, போயிட்டு வாருங்கள். பாய் பாய், நாளை சந்திப்போம் 3 மணிக்கு. என்னது இது, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. குஷி, நீ பார்த்த, இல்லை நான் பார்க்கல, நான் பார்த்த நீ எப்படி பார்த்த அப்படின்னு ஒரு வாக்குவாதம் வரும் இந்த படத்தில். அந்த போஸ்டரை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு சிறப்பு சூப்பர். அடுத்து ஜோதிகாவும் விஜயம் இந்த பாடலுக்கு அழகாக ஆடிக்கொண்டு நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். இதில் வந்து ஜோதிகாவா இல்லை வேற யார் என்று தெரியவில்லை. சூப்பர் சூப்பர் மகேஷ் தம்பி. அடுத்து அகில ஸ்ரீதர் அவர்கள் சூப்பர், பிரமாதம் தேர்வு பாடல்கள் என்று பாராட்டி உள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பாராட்டிய அத்தனை உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு இதுவரை நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் கோவை புவனேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் மொட்டு என்று தொடங்கும் ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்தது. பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும், நிலை இயக்குனர் மற்றும் உடன்பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.